0: ஆச்சு
1: சூப்பர் மச்சி
0: தங்கத்திலே உன் கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சி.